ஐ வராதே சாங்கரா அடிக்கிட்டு சாணி மேக்கே உட்காந்து அடிக்கிட்டு ரோரும் அண்ணை ரோம்கே அண்ணங் தவறோ என்ன பெண் கம்மி யோனி சுவானி மேக்கே தப்புற ஓவா அவை சுவானி மேவா எம்மாவை திரையின் இப்போ கிமி நான் கத்தங்க அடிக்கிட்டு திருங்குறோம் ஐயோ நான் கத்தங்க தங்க தங்க வரிக்கையோ கண்ணாடு பேக்கோ சரத்தர போன் சபஸ்மாயின பெண் கமி.